0: காது
1: தாங்கு கிட்டிதா நாது மாசா சுடா
0: அகப்பொரு கஷப்பாய்
1: வாலை